0: பலே பலே நடடி ஓய் பங்காரு நா சாமி ஓய் நீ மகசிரி குணமுனாய் நீ அனநிதானனாய்
1: பட படே மகாடு ஓய் பங்காரு நா சாமி ஓய் நீ மகசிரி குலாமுனோய் நீ அனநி

தித்தை தத்தை தத்தாதே தித்தை தகஜனு தித்தை தாதே தித்தை தகஜனு தித்தை தகிட திகிட.